0: நல்லம போலிய ஆர்டிபி பேங்க்குவேன்
1: ஓனம சந்தி வேதனாவகட்ட பிரபலம வித்யானுகூல விசந்தும ஓட்டுஷீல் ஆக்டிவ் பிளஸ்.